சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

0: கேட்டார். சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோரே ஷிபாலு
0: எவிட வெடி மஹல்லோ விசி ஹதர தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரி ஏசிதினா வெடி மஹல்லன் விசி ஹதர தேனா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சி திரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: எவிட்ட ஜீவமான சத்துயன் சதரதேனா காயனா கருவின் சிட்டியாவுத சிடின்னாவுத மது சிடின்னாவுத எக்கம ஜீவமான தேவியன் வார்சேட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோரஷே பாலுது
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ வார்சகே சிங்காசனே இதிரியே சிடின වැඩි මහල්ලන් 24 දෙනා ස්වකීය කිරුළු බිම දමා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙමින් ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ